0: 老李，
1: 老李，
2: 老李，
3: 老李，
2: 老李，
3: 老李，
2: 老李，
3: 老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老李，老